0: அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். இந்நண்பாண்ட மொரிஷியஸ் வானொலி நேயர்களுக்கு இனுளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். பகல் நேரத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும். மத்திய நேரத்தில் நாடோறும் நேரத்தில் அதாவது சரியாக பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை ஒளிபரப்பாகும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

எமது நிகழ்ச்சியில் முத பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். மத்திய நேரத்தில் வெயிலை போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கட்டும். இதோ வரும் பக்தி பாடல்.

இருந்து கேளுங்கள். வைகாசி விசாக காவடி விரடட்டையொட்டி திருமுருகனை போற்றும் பக்தி மிகவும் திட்டிக்கும் பாடல்களை உங்களுக்கு வழங்குவோம். அவ்வரிசையில் இதோ முதலில் திருப்புகழ் அமிர்தம். இருமலு ரோக போன்ற திருப்புகழ் பாடலை பாடுவதன் மூலம் நாள்பட்ட நோய்கள் நீங்கும். நமக்கு பாட வருகின்றவர் நம் உள்ளூர் கலைஞர் திருமதி செல்வினா அரங்கசாமி

முருகா, திருப்புகழ் ஓடினால் நினைத்தரும் அளிக்கும் மனத்தையும் நினைத்தரும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் தனித்தமை உண்டு. அப்பனே முருகா, அருணகிரி மகேந்திரன் பாலகிருஷ்ணன்.

அப்பனே முருகா அருள் முருகா. இசை வாழ்க்கையை தெய்வீகமாக்குகிறது. இசை மூலம் இறைவனை அடையலாம் என்பது சான்றோர் பொன்மொழி. வைகாசி விசாக காவடி திருநாள் நம் முருக பெருமானுக்கு உகந்த நன்னாள். தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு செய்யப்படும் வேண்டுதல் வழிபாடுகளில் முக்கியமானது காவடி எடுப்பதுதான். எனவே காவடி வைகாசி விசாக காவடி திருவிழாவினை முன்னிட்டு நடைபெறவுள்ள திருக்கோவில்களில் திரியானு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், போட் கஸ்கட் ஆகியத்த அருள்மிகு கரு மாரியம்மன் திருக்கோவில், மோகோஷ் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ஒயல்ரோத் மவுண்ட் துறைமுகு அருள்மிகு சிவஸ்பவன்யா திருக்கோவில், ஒயல்ரோத் கிராண்ட் ரிவர் நோஃபர் செக்கிரார் முத்தமிழ் கூட்டம், ஒயல் ரோட் குட்லைன்ஸ் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், ஃப்ளாக் ரிஷ்ஃபோங் சென்ட் ஜூலியா வில்லேஜ் அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், ஒயல் ரோட் புவாலோ மேப ஸ்ரீவிநாயகர் சீதாராமன் திருக்கோவில், ஒயல் ரோட் ஜெபே ஹோஸ்பெல் தமிழ் மகாஜன பரோபகார சங்கம், சூரிநாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், சவன அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இச்சனிக்கிழமை மே மாதம் 30 தேதி அன்றைக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா சீருடனும் சிறப்புடனும் நடைபெற உள்ளது. பக்தி நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானை அவதரித்தார். இத்திருநாளன்று முருகப்பெருமானை வழிபடுவது ஞானத்தையும் வெற்றியையும் தரட்டும்.

திருமுருகன் தேனிசை பாடல்களின் வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். திட்டிக்கும் பாடல்

கனவுளையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதீர்கள், தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள். உன்னுள் காண பழகு.

0: உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம். இனியவை கூறல்,
1: இனியவை கூறல்.

0: Oui, mûr à sa portée.
1: உங்கள் மங்கி அருளி நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: அன்றைக்கும் இனியவை என்று இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை புதிதாய் பிறந்ததாய் உள்ளம் நினைக்க பூக்களின் வாசமாய் நம்பிக்கை தெளிக்க நல்லதொரு நாளாய் தினமும் விடிய எமது வாழ்த்துக்கள் மாரியின் மாரியாத்தா செல்வம் படத்து பாடலாகும்

பெண்மையை எப்போதும் உயர்வாக கருதி வருகிறது. பெண்ணியில் அழகு தமிழ் கலாச்சாரத்தில் பெண்மை என்பது கருணை, வீரம் மற்றும் புத்திசாலி. பல்வேறு உணர்ச்சிகள் மற்றும் தாமே அனுபவங்கள் உள்ளங்கியுள்ளது உள்ளடங்கியுள்ளது. நான் வளைத்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் தேவராகம் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகிறவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசிஞர்கள்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய தெய்வ ராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று செவ்வாய்க்கிழமை, மே மாதம் 26ஆம் தேதி. இன்று உங்களுக்காக நான்கு மணி தொடங்கி 5 மணி வரை தெய்வ ராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். முதலில் விநாயக பெருமானை போற்றும் ஒரு பக்தி பாடல், ஒரு திருப்புகழ் பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய தமிழர் சமய மற்றும் பண்பாட்டு மரபுகளில் மிகுந்த பக்தி உணர்வோடு கொண்டாடப்படும் திருவிழாக்களில் வைகாசி விசாகம் முக்கியமான ஒன்றாகும். உங்களுக்கு தெரியும்படி அடுத்த வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய நாட்டில் பல்வேறு திருமுருகன் கோவில்களில் வைகாசி விசாகம் காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். இந்த திருவிழா முருக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருநாளாக கருதப்படுகிறது. தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் உதிக்கும் நாளில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் அவதரித்த தினமாக இதனை சைவ சமயத்தவர்கள் போற்று

இங்கே இந்தியா மலேசியா சிங்கப்பூர் மற்றும் நமது மொரீஷியஸ் நாட்டில் போன்ற நாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த திருவிழாவை மிகுந்த ஆன்மீக உணர்வோடு நடத்துகின்றனர். அடுத்து வருவது இன்னொரு விநாயகரை போற்றும் பாடல்தான்.

வைகாசி விசாகம் என்பது வெறும் திருவிழா மட்டுமல்ல, அது பக்தி, ஒற்றுமை, தியாகம், ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக உயர்வை எடுத்துக்காட்டும் ஒரு சமய மரபாகும். இந்த நாளில் பக்தர்கள் நோன்பு இருந்து வழிபாடு செய்து உடல் மற்றும் மன தூய்மையுடன் முருகனை வணங்குகின்றனர். வேலவா கந்தா முருகா என்ற பக்தி முழக்கங்கள் எங்கும் ஒலிக்கின்றன. கோவில்கள் அனைத்தும் மலர்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்படுகின்றன. நாதஸ்வரம், தவிழ், பறை போன்ற இசை கருவிகளின் ஒலி திருவிழாவுக்கு மேலும் மகிழ்ச்சியை தருகிறது. அடுத்து வரும் பாடல்கள் அம்மனை போற்றும் பக்தி பாடல்.

அறிவிப்புகள். சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு விடை முரம், அதாவது வைகாசி விசாகம் காவடி திருவிழாவை கொண்டாடும் திருக்கோவில்கள் த்ரியானோ மாரியம்மன் திருக்கோவில், மோகோஷ் மாரியம்மன் திருக்கோவில், போகஸ்கத் ஆயிதா ஸ்ரீ கரு மாரியம்மன் திருக்கோவில், மூத்தாய் ஒரிமுகா சிவ சுப்பிரமணியர் தமிழ் கழகம், கிராண்ட் ரிவர் நோர்த் வெஸ்ட் சேக்கிழார் முத்தமிழ் கூட்டம், குட்லேண்ட் சிவ சுப்பிரமணியர் கழகம், ரிஷ்வோ சன் ஜூலியன் வில்லேஜ் சிவ சுப்பிரமணியர் கோவில், பூவாலோ ஸ்ரீ விநாயகர் சீதலம்மன் திருக்கோவில், ஜெபேயா ரோஸ்பெல், ஜெபேயா ஹிந்து தமிழ் மகாஜன சங்கம், சுரினாம் மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் சவனா மாரியம்மன் திருக்கோவில். நான் சொன்ன அத்தனை திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் சனிக்கிழமை அன்றைக்கு வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். அடுத்து வருவது இன்னொரு அம்மனை போற்றும் பக்தி பாடல். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக நம்முடைய உள்ளூர் கலைஞர் நான் அமைந்தி யகப்பன் மற்றும் வாணி பழனி ஆண்டி உங்களுக்காக இதோ தருகின்றோம். குரல் தருபவர்கள் அவர்கள்தான்.

இந்த அம்மனை போற்றும் பக்தி பாடலுக்கு குரல் தருபவர்கள் நம் உள்ளூர் கலைஞர் வாணி மற்றும் அமைந்தி அவர்கள். அடுத்து வருவது உங்களுக்காக இதோ சிவபெருமானை போற்றும் ஒரு தேவார பாடல் மற்றும் ஓதியோடி உட்கலந்த சோதியை என்னும் பாடல்.

காவடி எடுத்தல் என்பது முருகப்பெருமானிடம் கொண்ட பக்தியின் வெளிப்பாடாகும். காவடி என்றால் சுமை என்று பொருள். பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக அல்லது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக காவடி எடுத்து முருகனை வழிபடுகின்றனர். இந்த வழக்கம் இடும்பன் புராண கதையுடன் தொடர்புடையது. அகத்திய முனிவரின் கட்டளையினங்க இடும்பன் இரண்டு மலைகளை தோளில் சுமந்து சென்றார். அந்த சுமையே காவடியின் அடிப்படையாக கருதப்படுகிறது. பின்னர் முருகப்பெருமான் இடும்பனுக்கு அருள் வழங்கியதால் காவடி எடுத்தால் ஒரு புனித வழிபாடாக மாறியது. அடுத்த சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல் ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மாதேவி அப்பாசாமி மற்றும் அம்மா நீலம் அம்மாசே ஐயா சானி கோவிந்தன் மற்றும் அம்மா வனிதா ராமன் உங்களுக்காக இதோ இந்த பாடல்.

நீங்கள் ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நீங்கள் கேட்கலாம். அடுத்து வருவது உங்களுக்காக இதோ அம்மாஜித மருதை குரலில் குறை ஒன்றுமில்லை திருமாலை போற்றும் ஒரு பக்தி பாடல்.

வைகாசி விசாக காவடியில் பல வகையான காவடிகள் காணப்படுகின்றன. பால் காவடி, பன்னீர் காவடி, பூ காவடி, அழகு காவடி, மயில் காவடி போன்றவை முக்கியமானவை. பக்தர்கள் விரதம் இருந்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி கொண்டு காவடி எடுக்கின்றார்கள். சிலர் காலில் செருப்பு அணியாமல் நீண்ட தூரம் நடந்து கோவிலுக்கு செல்கின்றார்கள். சிலர் உடலில் வேல் குத்தி கொண்டு துன்பத்தை சகித்து முருகனை வழிபடுகின்றனர். இது அவர்களின் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையையும் மன வலிமையையும் காட்டுகிறது. இது நம்முடைய வைகாசி விசாக காவடி திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக இதோ முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்கள். பக்தி பாடலின் வரிசையில் முதல் பாடல் திருப்புகழ் பாடல். திருப்பரக்குன்றம் திருப்புகழ்.

அன்புடன் தருகின்றோம். வரும் சனிக்கிழமை அன்றைக்கு தைப்பூச மன்னிக்கவும் வைகாசி விசாக காவடி திருவிழா நடைபெறும். இதோ அடுத்த பாடலை, உன்னை தெய்வம் என்பதா. கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது, முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அவர்தான் எங்களுடைய தெய்வம்.

அன்பு மக்களே, நம் இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடலோடு நிறைவு பெற உள்ளது. அதாவது, உருவாகி வருகின்ற முருகையா, மேலும் அவிநாசி 10 நாங்கள் காவடி திருவிழாவின் போது எந்த ஒரு நாள் நாங்கள் வற்றாத பொய்கை, அதாவது அவிநாசி 10 பாடல்களை பாடாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. அதனால்தான் நம்முடைய அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் இதோ வற்றாத பொய்கை. நம்முடைய இரவு தமிழ் நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு தொடங்கி இசை அருவி, அதை கேட்க தவறாதீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாங்கள் மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் மாலையில் உங்கள் இரவு இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம்.

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7.5 மணி வரை எமது இசை அறுவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு முருகனை போற்றும் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியின் பாதி முருகப்பெருமானுக்கு உரியதாக இருக்கும். முருக பக்தர்களே, முருகனின் முகம் 6 முகம் கொண்ட இறைவன், நெற்றியில் தெரு நீர் அணிந்தவன், அவரை தொழுபவர்களுக்கு அருள் கிடைப்பது திண்ணம். இந்த உலகத்தில் மக்களுக்கு வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், நீதி பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து அருள ஆற்றலும் வல்லமையும் படைத்த இறைவன் முருகப்பெருமான்.

முருக பக்தர்களே, டி எம் சவுந்தரராசன் அவர்கள் முருகனை போற்றி பாடிய இந்த பாடலை உங்களுக்கு தருகின்றேன்.

வருடைய நண்பர்களை அடுத்து வருவது என்எஸ்ஐ பாடல்கள். தென்கிழக்கு என்ற அருமையான பாடலை சிறப்பாக பிளாக் ஊரில் வசிக்கும் ஹங்கன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

அன்பானுடைய அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி ஏனோ கண்கள் என்னும் பாடல் மூலம் முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேன் இசை அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.